கர்நாடகா, கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, மராட்வாடா, ரயலசீமா, தெலுங்கானா அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் டியூரிங் த நெக்ஸ்ட் 2 டேஸ். ஹெவி ரெயின்ஃபால் ஹாஸ் பீன் ஃபோர்காஸ்ட் ஓவர் ஆந்திர பிரதேஷ், குஜராத், கேரளா, மாஹே, லட்சத்தீப் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி டுமாரோ அண்ட் இன் ஒடிஷா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் அண்ட் மத்திய பிரதேஷ் டியூரிங் த நெக்ஸ்ட் 2 டேஸ். A gradual fall in maximum temperatures by 2 to 4 degrees Celsius is expected over central India during the next 2 days. Meanwhile, pre-monsoon rains persist across Kerala. The IMD has issued an orange alert for Thiruvananthapuram today as heavy rains lashed many parts of the district. Yellow alert has been issued for 7 districts today and 6 districts tomorrow, predicting isolated heavy rainfall. Fishermen have been advised not to venture into the sea along the Keralam and Lakshadweep coasts until Wednesday.